0: 么样啊？怎么样啊？怎么样啊？也是。
1: பிரபு லைட்டு லைட்டு
2: அப்பா தீபசிக்கண்டி பாபு.

0: ஆகவைய சிவசிவ, நுவாகவைய சிவசிவ.
1: பாபம் பரமேஸ்வருடிக்கு ஏன் செய்யாலோ தோச்சக்குண்டா ஆயனு கூட பரிகெடுத்து உன்னாடு.

தோம் சுவாமியே ஐயப்போ சுவாமி எப்பா ஐயப்பா சுவாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சுவாமி எப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே